0: லகாண்ட ரேடியோ ITN அடகுமுரே ரலுமாவதி நீல் குருல்லா சோனாலிகா அஷ்வபல 50க இன்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்துவ சக அமதர கோடஸ் கனிமே பஹசும 2 வீல் 4 வீல் சோனாலிகா டிராக்டரிய தென் திவினிபுரா அதி டிவிஎஸ் அலவி நியோஜிதான் வெதின் ராட்சணிய லியாபதின்ச்சிய அவுர்து ஹதர்க்க சேவாவசா வகக்கிம சமக வடினா தொரத்துக்கி அல்மாரியாக நோமிலி டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதின் சோனாலிகா டிராக்டரி மகப்புலவட்ட மகபலையா
1: காட்டாக்களின் பத்தத விஸ்தர சமக அலுத்தும துரத்துரு தனகல்ல உனுசும்முன தேஷுபாலனைய விதிஸ் கிரீடா துரத்துரு சவிஸ்தரம்
2: லக்கர மோனின் ஏசல்
3: සම අනුග්‍රහය
4: රාජ්‍ය බැංකුවක සුරක්ෂිතභාවය ඉහළම රැකවරණය සමගින් ස්ථාවර තැන්පතු සඳහා ඉහළම පොලිය RDB බැංකුවෙන්.